0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்க.
1: ரோஜா என்ன சித்திரத்தின் வேண்டி ஏ ஆர் ரஹ்மான் சங்கீதம் நிர்வகிச்சு வைரமுத்து ரச்சித கானம். ஆலபிச்சிருக்கிறது உண்ணிமேனன் சுஜாதா.

0: தமிழகம் கேள்காம் தமிழ் கானங்கள்.
1: சித்திரம் என்ன நோக்கி பாயந்தோட்டம். சங்கீதம் டார்புக சிவா. ரச்சன நிர்வகிச்சிருக்கிறது தாமரை. ஆலாபனம் சித் ஸ்ரீராம், சாஷா திருப்பதி.

சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்டடைச்சது. மருந்தும் மெடிக்கல் டேம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்னோட ருக்மணி அவளாயிருந்து என் குரு.